சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கு சத்தி சதன சஜ்ஜனு சதனு சத்தினி சதினி சத்தனு சத்த சரித தனத தனு சத்தினி சத்தனு சம் சம் சத்தனு சம் கே போ தன் சீர் பி சக்கர தாடு கே போ தன் சீர் பி சக்கர கால குத்து குத்து கத்து குத்து கத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து குத்